0: வேண்டாம் போனா போது விட்டு பொறுக்கி பயன் போலகு நம்ம வேலையை பாப்பவா. அக்கா தலைப்பு செய்தி வாசிக்கிறது கிரிஜ் அக்கா கோமலா. மாமா
1: ஒரே ஒரு கிராமத்துல ஒரே ஒரு கல்லு கடை.